0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சு
0: பிமார மேப்பாச்சு
2: இவல்லம் யூ பீடு டெல்
1: Radio.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: மான் ரெக்கோ டெமா பீனனி ரெக்கோ நமரியோ கோப்டாங் பி போட் மே புனியரே கேன்வா கேன்வா ரெக்கோ டெ வொர்க் ஜி